0: ஆமா,
1: அவனை வந்து அயன்காரனோட பொண்ணு. அதுக்கு என்ன, நல்லா யோசிச்சுதானே எல்லாத்தையும் யோசிச்சு பக்காவா பிளான் பண்ணி பண்ண. நான் என்ன மலையாளி நினைச்சியா? தமிழண்டா, பச்சை தமிழன்.